மகட்ட தப்பான உக்கேடுக தொக்கோடிமா தப்பானே கட்ட உக்கோடிமா அக்காங்க உக்காக்கு நங்கிட்டாரு வேக்கிட்ட மக்கோ அக்காவு மானின்னக்குங்கட பைமை மானிட்டு மானின்னக்குங்கடக்க அக்காவு பைமை தோடில்லுகு இமாதிகும் நகன்ன மாமையனா உகடுவாக் தப்பாங்க அவ்வளாயிலா சம்மிங்க தாத்தாரு கட்டாய் மைசுமம்மத் பண்ணட்டோம் உன உகா சிங்காக பிகுண்டாக்கு பண்ணட்டோமு கண்ணாய் லக்ஷ்மம் மட்ட அதாத்த குக்கா நச்சிலி முதலுதா உத்தேகாமி தமாவுங்க நச்சிலி மு தப்பாவுங்க அவ்வளாமல் லக்ஷ்மம் மட் அவ்வளாய் லக்ஷ்மம் முயுகு பண்ணட்டோமு அஸ்மிதா தப்பாவுங்க அவ்வளாத்த பண்ணட்டோமு நூறு லட்சம் முயுகு உவன் ஹிமயே முகுன்னி மிகுமத் நாயகாக்கு அதாத்தையக்கு அங்கே துணை லட்சம் முயுங்க நூகு மங்கு மரத்தவு பண்ணத்தோம் நூறு லட்சம் மிகத்தமாக ஏகாலும் அங்கே துணை லட்சம் ஆக்கு நூகு மங்கு மரத்திலவங்க தப்பானிங்க நகு மரத்திலவங்க பண்ணத்தோம் ஹவுமச்சேடாக்கு அசிப்பாங்க ஹவுமச்சேடாக்கு நூகுமராசமாக பண்ணட்டோம் உவிக்காலம் உங்கப்பாறு பண்ணட்டோம் நச்சியாசவத்தை லட்சம் கட்ட உவிக்கா உவிக்காலம் நச்சியாக்குவாட கத்தது கட்ட கத்ததகமாயிலாங் உவங்கத்து உவங்கத்து உங்கத்து நச்சியாக்குவாட கத்தது லட்சம் மத பேசோ சினிமா சீத்தா சிமசோ உபயோகத்த நிச்சயாசு வர்த்தம் அசுவில்லாதி விபத்து சியோ மிகாம நிச்சயத்வாரம் மிகாம நிச்சித்தாளவுக்கு நிச்சிசுமையாவதாக்கு பூத்தி தாளவுக்கு புத்தஜுவாரம் நிச்சிசுமாக்கு சபிகத பாத்துவின்னம்மன் சபின்னு அக்குனுசுவாட்டு லட்சுமகம பேசுவா சிறிமாக் அசிபாக்கல்லுட்டா சிவட்டா உடப்பா அலான்யார வாட்டுட்டா அக்குனுசுவாஜ்வரமைடா சிவட்டா போலாட்டும் அனவுலாரகமும் இனத்துள்ளே அனவுவர ஒத்த யுகத்தா அனவத்த யுகத்தா அனவுலாரகமும் அக்கு சுவாட்டம் வீடாத்தின் சூழ்நிலை சக்கடி அத்தாறு வாத்த கபிசுமையுவாரு மக்கள் அண்ணா யுவா பின் துசு யுவாரு லட்சுமையுங்க அண்ணா

0: பினசுக்கு பக்கம் ராசனுக்கு ஒன்று உச்சுன்னாங்க மாதா அசியானனும் உண்ணம்னு பியூனுக்கு சாவுனுக்கு தாவுனுங்க ஆயிரம் எதிரம்னு கேட்டு இருந்து விட்டான் தசியோ ஓனா ஓம தசியோக்குனா அப்பகாதங்கள் வாழாகுமன் தசியோ தாவுச்சாங்கன்னு திங்கோ உவம் நீங்கள் ஒப்பிச்சுக்கு நியாகத்துங்க நொக்காக் பக்ஸனுக்கு தாவுன கருத்து கலாவு நொக்காக் பக்ஸ் டைமண்ணாலே உகமா கை குய்யாவுகமா டாக்ஸிக்கு கை குய்யாவுங்க அம்மாயிரமா சனங்களுக்கு தமானியாகவே உக்காவுச்சாகாம அங்கேருங்க தக்கிலுக்காமி நொக்ககலாக அலுவாகிடுங்க சனா கொய்யாவுக்கு மிகாம சனையாக தொடருவோங்க சனலருவோம் சனலு அலுவாகிடுங்க நான் இல்லாத்தமக்கோ அயுச்சியா ஐயமா இசுமத்தா இசுமத்தாக்காம தைக்கனே உக்காதப்போ உக்கியுலுக்தா சனங்களுக்கு தமான தீனாவது நடனையாகவே தமானியாகவே உக்காக்குமன் சப்பிர ஜியோமி வகத்தான் உக்கியுலுக்தான் நொக்ககாலுங்க சனங்கல்லுங்க நோய் பிள்ளை கப்சி துசாதி கிப்ளுங்க உக்காருக்கு போங்க அங்கே காவலுங்க கிசியானு உக்காகாம நான் தமானியோ சனங்கல்லுங்க கீனாவியலியோக்னே ஆகாம தமானி நாட்டும் உக்காகும் சனங்கல்லுங்க தமானி கப்பில வச்சாக்கு அங்கே காவலே ஆகட்டுங்க சுனலுக்தாக்கு அங்கே காவசி ஒன்றாக்கு அங்கே காவலே ஆகட்டுங்க கீனாவில ககாமீன் அப்பிர ஜியோகமா நாங்குகளோ தன்னை சுமட்ட உக்காடுப்போம் கூக்யாகமே கோ இன்னொரு சென்னை சக்தி ஒத்தது உக்காகத்தலாகும் அவுட்லகையாகவும் தீனாவியாகவும் தபக்கும் தைக்கு நாங்கள் உக்கா உத்தியோகம் தக்குவா உக்கியோகமாக அவுட்லகையாகவும் தீனாவியாகத்தாகவும் நாங்கள் தூத்தாசித்தாலுமையோ உக்கா உத்தியோகம் உக்காடு பொக்தாக்கணுங்க சிவனுக்கு இங்கே சிவனிச்சாதிமே இசுமெட்டவுலுவான் தகக்குங்க கூக்யாகமேட்டான் உக்காக்குமன் நான் அயோக்து உக்காவுத்தியோம் நீ பயிலாவது உக்காப்பிலுக்கு உக்காலிருப்போம் ஸோ தான் உக்கியு தள்ளி பேனிக்குனி ஆகமாகனகலாகுமன் உக்கியு தள்ளி மட்டமான கலாம ஸோ அயோக்பா இன்னொருத்தா
1: உக்காவுக்கு
2: தாப்சுவாங்க